ரைட், தேதுருமாவதாக வெலாவதாய வினாடி சாயாய் மேவெலாவே ரிக்கிலகாஸ்கர் செலோன் தினேஸ்ரீயகே செட்டகமாவ ஹாகினி இன்னவா சந்தீபனீவாயி நுவந்திகாவாய் இட பஸ்ஸே ஷாமவாயி லாஸ்திகரிகின் தீன சிந்துர மங்க அனிவாரங்க இக்கது கரகண்ணங்க இவகேம சாமிகர மெசேஜ் கத்தால தினோ அசாய் ஏ மடத் லசன சிந்துவா தென் அபித் மேவெலாவா வாகினி இன்னவா கேல ஓகே அனிவாரங்க இக்கது கரகண்ணங்க தேங்க்யூ ஜாயவேவா.

0: ரீமிக்ஸ் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக்கட செட் வேணா டேக் தினன்னா நெட் எஃப்எம் டிஜே மெஸ்குராதா ரே நவேட்ட
2: නොයිනස් අධිවේගයක් සුපිරිම සබැඳියාවක් SLT Mobitel Fiber within then unlimited package රසක් 100 Mbps සිට 1000 Mbps දක්වා මාසිකව රුපියල් 5900 සිට සුපිරිම unlimited වෙනසක් ලැබෙන SLT Mobitel Fiber කොන්දේසි අදාළ වේ.

0: ரீமிக்ஸ் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக்கட்ட செட் வேணா டேகி தினன்னா நெட் எஃப்எம் டிஜே மெஸ்ஸி குராதா ரே நவேட்டர்
0: நெட் எஃப்எம்.

0: ரீமிக்ஸ் ரீமேக் பீட் டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக செட் வேணா டேக் தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் மெஸ்கூராதா ரெனோவேட்டர்.

0: ரீமிக்ஸ் ரீமேடி டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிட்டட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக்கட செட் வேணா டேகி தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் மெஸ்குராதா ரே நவேட்டர்
2: රපුන්සල් වගේ මන්නං ඉන්නේ මාව බේරගන්න කවුරුත් එනකම්
3: අපේ දරුවන් අපට වඩා ඉදිරියෙන් ඉතින් ඇගේ කතාව ලියන්න ඇයට ඉඩ හරින්න

0: ரீமிக்ஸ் ரீமே டிலி டு பீட் மிக்ஸ் வேணா
1: அன்லிமிடெட் ரேடியோ ஃபன் எக நெட் எஃப்எம் டிஜே ஃபன் எக்கட்ட செட் வேணா டேகி தினன்னா நெட் எஃப்எம் டிஜே நைட் மெஸ்குராதா ரே நவேட்டர்.